0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

சொக்கும் தங்கமோ கட்டுக்குந்தலோ என்னை கட்டும் கூந்தலோ மன்மத கலைவாணம் மார்பினில் விழும் நேரம் பெண்முகம் சி